0: துனியா பக்கி போர்ட்டு வண்டி, துனியா பக்கி போர்ட்டு வண்டி, மாறு மாறுக்கே அரு மாறு மாறுக்கே சப்பல மேதி கருதி சப்பலம் சண்டி, துனியா போர்ட்டு வண்டி, துனியா பக்கி போர்ட்டு வண்டி.
1: जहाँ भी देखे कोई हसीना वही बजा दे।